ஏவஷ்டபதி ஜெபிரசாத் சத்தி அமிர்தகாஹ திருஷ்டாக்குரு கோரகமனமாஹ ஜெபிரசாத் சுகந்தத்தல்லாமே திசுகோ சிமிரத பரமகத பாவே ஜெபிரசாத் பசே சுகமந்தரத் சேத்தியாய சதாமனந்தர் ஜெபிரசாத் கிரக சங்க பசனா ஆட் பெயர் சிமிரோதி சரசனா ஜெபிரசாத் ராங்கராஸ் போக நானுக சதாத்தி ஐயத்திய அமன ஜோக ஜெபிரசாத் பாட் பட்டம்பர் ஹண்டாமே திசே தியாகத்தபாமே ஜெபிரசாத் சுக சே ஜெய சோய் ஜெய மனாட் பெயர் தாக ஜச கா விஜாய ஜெபிரசாத் சபகோ மான முக தாக்கோ ஜ சரசன பகான

அப்படின்னு சத்குருக்கு நானாப்பாயா சாத்குரு பிச்சா பிரத்யோன்கிட்டா சுனாயா சத்குரு நேசதாம் தஜிமிச்சமோ சுக்காயா உத்தம் ஏஹே விசார ஹை ஜின் சச்சே சுச்சித